சரண மௌனம் ஒழித்தார் கிருஷ்ண ஜெய். கிருஷ்ண ஜெய், கிருஷ்ண ஜெய, கிருஷ்ண ஜெய, கிருஷ்ண கிருஷ்ண.

0: Our next presentation is a Divine Discourse delivered by Bhagavan Baba on 13th of March 2002 on the occasion of Sivaratri.
1: சந்திரமர்கண்ட களத்தோட மௌழிகுள் கெடு சந்திரமர்கண்ட களத்தோட